0: سيما لذت طبیعت را احساس کن. реклама дар Азия Плюс.
1: Ба ҳангоми тулӯи офтоб, вақте ки рӯзи нав сар мешавад, аз баландии қуллаҳо чашмаи поке ба поёнҳо мешорад. Анатис маҷрои чашмаи кӯҳиро аз қуллаҳо то қалбҳои шумо мебарад. Расонидани обитозаи кулер барои хона ё корхонаи шумо.
2: Телефони тамос 8484. Анатис.
3: உணவுற்பத்தியை சுமார் 12 வீதத்தால் வீழ்ச்சியடைய செய்யக்கூடும் எனவும் விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கை போன்றதொரு தீவு நாட்டிற்கும் இதன் தாக்கம் மிக சிறியது அல்ல என சுற்றாடல் அமைச்சு தெரிவித்துள்ளது. மேல் சபரகமுக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடியும் சாத்தியம் காணப்படுகின்றது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் தென் மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்து காற்று வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது.
4: பயிர்களை காக்கின்றோம் என்ற பெயரில் நீங்கள் வயல்களில் பாய்ச்சும் மின்சாரம் யாரோ ஒருவரின் உயிரை குடிக்க போகின்றது என்பது உங்களுக்கு தெரியுமா? விலங்குகளை விரட்ட விவசாய நிலங்களை சுற்றி சட்ட விரோதமாக வெறும் கம்பிகளால் மின்சாரம் பாய்ச்சுவது அப்பட்டமான கொலை குற்றமாகும். இரவின் இருளிலும் நிலத்தின் ஈரத்திலும் அந்த மின் கம்பிகள் கண்ணுக்கு தெரியாத மரணப்பொறிகளாக மாறுகின்றன. விளையாடு செல்லும் குழந்தைகளோ வழிமாறி வரும் பொதுமக்களோ இதில் சிக்கினால் நொடிப்பொழுதில் மரணம் நிச்சயம். இது விபத்தல்ல, சிறை தண்டனை பெற்றுத்தரும் குற்றம். உயிரை கொல்லும் மின்வேலிகளை தவிர்ப்போம்.
5: இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு
6: 2 இலக்கங்களுக்கு 1000 ரூபாய், 3 இலக்கங்களுக்கு 4000 ரூபாய், 4 இலக்கங்களுக்கு 50000 ரூபாய், 4 இலக்கங்களோடு ஆங்கில எழுத்து பொருந்தினால் 250000 ரூபாய் உங்களுக்கு. அதசம்பத்த தேசிய ரத்த சபை.
7: காப்புறுதி வரலாற்றில் புதிய புரட்சி. 80 வயதிலும் ஆரம்பிக்கக்கூடிய இலங்கையின் முதலாவது மற்றும் ஒரே ஆயுள் காப்புறுதி ஜனசக்தி லைஃப். 80 ஓகே. இன்றைய அழையுங்கள் 0112-636-636.
8: Fashion Buck end of season sale, buy 2 and get 2 free. Green Tech பொருட்கள் 2 வாங்கினால் மேலும் 2 பொருட்கள் இலவசம். ஜூலை 12 தேதி வரை மட்டுமே. Fashion Buck, வாழ்க்கைக்கோர் புது வடிவம் தரும்.
9: இப்போது STB வங்கி வழங்கும் நிலையான வாய்ப்புகளில் வருடத்திற்கு 13.75% வரை கவர்ச்சிகரமான வட்டி விகிதம். மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 0315-411-411.
10: வெளிநாட்டு செய்திகள்.
3: அமெரிக்க ஈரான் போர் நிறுத்த ஒப்பந்தம் விரைவில் பகிரங்கப்படுத்தப்படவுள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளன. இடைக்கால ஒப்பந்தம் நாளை மறுதினம் கைச்சாத்திடப்படவுள்ள நிலையில் நிரந்தர போர் நிறுத்தம் இன்னும் பேச்சுவார்த்தை மட்டத்தில் உள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இடைக்கால ஒப்பந்தம் ஈரான் அணுவாயுதம் தயாரிப்பதை தடுக்கும் என அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் கூறியுள்ளதுடன் ஒப்பந்தம் கையெழுத்தானதுடன் ஈரான் தமது எண்ணெயை விற்பனை செய்ய முடியும் எனவும் அமெரிக்க அதிகாரியொருவர் கூறியுள்ளார். இந்த ஒப்பந்தத்தின் கீழ் ஈரானின் துறைமுகங்கள் மீதான தனது முற்றுகையை அமெரிக்கா முடிவுக்கு கொண்டு வரவுள்ளது. அத்துடன் ஹோமோஸ் நீரிணை வழியாக எண்ணெய் தாங்கிகள் மற்றும் பிற கடற்சார் போக்குவரத்துகளை முன்னெடுப்பதற்கு ஈரான் மீண்டும் அனுமதிக்கும் எனவும் ராய்ட்டர்ஸ் தெரிவித்துள்ளது. ஈரான் அணுவாயுதத்தை வைத்திருக்காது என இந்த ஒப்பந்தம் தெளிவாக கூறுவதாகவும் இதன் முழுமையான இன்னும் சில நாட்களில் முறையான அமைப்பில் பகிரங்கப்படுத்தப்படும் எனவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இந்த ஒப்பந்தம் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள இடைக்கால தேர்தலுக்கு முன்னதாக ஜனாதிபதி டிரம்ப் தனது சொந்த கட்சிக்குள்ளேயே விமர்சனங்களுக்கு உள்ளாகும் சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பேச்சுவார்த்தைகளில் இஸ்ரேல் நேரடியாக பங்கேற்கவில்லை என்பதுடன் ஏப்ரல் மாத போர் நிறுத்தம் மற்றும் தற்போதைய அமெரிக்க ஈரான் ஒப்பந்தமாகிய இரண்டிலிருந்தும் இஸ்ரேல் விலகியே உள்ளது. இந்த புதிய போர் நிறுத்தம் நீடிக்குமா என்பதில் நிச்சயமற்ற தன்மை ஏற்படுத்தியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு முடிவுக்கு வராவிடின் ஈரான் நிரந்தர அமைதி உடன்படிக்கைக்கு ஒப்புக்கொள்ளாது என தாம் நம்புவதாக ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது.
10: சுயமாக தனிப்பட்ட முறையில் வெளிநாடுகளுக்கு செல்லும் நீங்கள் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்யும் போது தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் தொடர்பில் அறிந்திருக்கின்றீர்களா? இலங்கை சனநாயக சோசலிச குடியரசின் பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட 1994 நான்கு மற்றும் 2009 ஆண்டின் 56 இலக்க சட்டங்கள் மூலம் திருத்தப்பட்ட 1985 ஆண்டின் 21 இலக்க இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக சட்டத்தின் 53(3) பிரிவின் பிரகாரம் இலங்கைக்கு வெளியில் வேலைக்காக செல்லும் ஒவ்வொரு இலங்கையர்களும் வெளியேறுவதற்கு முன்னர் பணியகத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்பது கட்டாயமானதாகும்.
11: கனவு மெய்ப்பட கனவு மெய்ப்பட
12: வழங்கியது. குறுக்கு வழியில் செல்லாமல் சிறிய லாபங்களுக்கு ஏமாற்றம் அடைந்து தவறான பாதையில் செல்லாமல் உங்கள் உழைப்பிற்கு பெருமதி சேர்ப்பதற்கு உரிய முறையில் வெளிநாட்டில் நீங்கள் உழைக்கும் பணத்தை சட்ட ரீதியாக அனுப்புங்கள். இது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் வழங்கும் ஒரு செய்தி.
7: காப்புறுதி வரலாற்றில் புதிய புரட்சி. 80 வயதிலும் ஆரம்பிக்கக்கூடிய இலங்கையின் முதலாவது மற்றும் ஒரே ஆயுள் காப்புறுதி ஜனசக்தி லைஃப். 80 ஓகே. இன்றைய அழையுங்கள் 0112-636-636.
13: இங்கிலாந்தின் நோர்த்தம்டன் பல்கலைக்கழகத்தின் அனலிட்டிக்ஸ் AI மேனேஜ்மெண்ட் பட்டங்களை போது யூனிஸ்டமில் மேலதிக தகவல்களுக்கு 0676-828-7007 யூனிஸ்டம் கனவுகளை நனவாக்குகிறது.
12: விளையாட்டு செய்திகள்.
3: 2026 உலகக்கிண்ண கால்பந்தாட்ட தொடரில் இலங்கை நேரப்படி இன்று அதிகாலை நடைபெற்ற செனகல் அணியுடனான போட்டியில் பிரான்ஸ் அணி வெற்றி பெற்றுள்ளது. 3-1 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் அணி வெற்றி பெற்றது. பிரபல வீரர் கிலியன் எம்பாப்பே பிரான்ஸ் அணிக்காக 2 பெற்றுள்ளார். அமெரிக்காவின் நியூயார்க் மைதானத்தில் 80,000 மேற்பட்ட ரசிகர்களுக்கு மத்தியில் இந்த போட்டி இடம்பெற்றுள்ளது. அத்துடன் தொடரில் ஈராக் அணியுடனான போட்டியில் நோர்வே அணி வெற்றி பெற்றுள்ளது. 4-1 என்ற கோல் கணக்கில் நோர்வே அணி வெற்றியை தனதாக்கியது. இதேவேளை 2026 உலகக்கிண்ண கால்பந்தாட்ட தொடரில் நடப்பு சாம்பியனான அர்ஜென்டினா மற்றும் அல்ஜீரிய அணிகளுக்கிடையிலான போட்டி அமெரிக்காவின் கென்சாஸ் சிட்டி மைதானத்தில் தற்போது நடைபெற்று வருகின்றது. 2026 உலகக்கிண்ண கால்பந்தாட்ட தொடரின் உள்நாட்டு உத்தியோகபூர்வ ஒளிபரப்பு உரிமையை சிரச ஊடக வலையமைப்பு பெற்றுள்ளது. இந்த தொடரின் அனைத்து போட்டிகளையும் சிரச டிவி மற்றும் டிவி ஒன் ஊடாக நீங்கள் பார்வையிட முடியும். மற்றொரு விளையாட்டு செய்தி. 65வது ஆஸ்டாவோ கோல்டன் ஸ்பெயின் மெய்வல்லுநர் விளையாட்டு போட்டிகளில் ஈட்டி எறிதலில் இலங்கையின் ரோமேஷ் தரங்க வெற்றி பெற்றுள்ளார். போட்டியில் அவர் 56.57 மீட்டர் தூரத்துக்கு திறமையை வெளிப்படுத்தி முதலிடத்தை பெற்றுள்ளார். 65வது ஆஸ்டாவோ கோல்டன் ஸ்பெயின் மெய்வல்லுநர் போட்டிகள் செக் குடியரசில் இடம்பெறுகின்றன. கேட்டது விளையாட்டு செய்தி. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாகாண சபை தேர்தலை நடத்தக்கூடிய வழிமுறைகள் உள்ளடங்கிய தேர்தல் ஆணைக்குழுவின் அறிக்கை பாராளுமன்ற விசேட குழுவிடம் சமர்ப்பிப்பு. டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 42,000 கடந்தது. நோய் பரவல் அதிகரித்தமைக்கான காரணங்கள் குறித்து சுகாதார பிரிவு தகவல். உயர்தரத்தில் சித்தியடைந்த 92,000 பேர் பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பம். 10 நகரங்களை அபிவிருத்தி செய்வதற்கு திட்டம். அமெரிக்க ஈரான் போர் நிறுத்த ஒப்பந்தம் விரைவில் பகிரங்கப்படுத்தப்பட உள்ளதாக தகவல். ஈட்டி எறிதலில் ரோமேஷ் தரங்கபுக்கு சர்வதேச அரங்கில் மற்றொரு வெற்றி. இத்துடன் நியூஸ் வெஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. அடுத்த மது பிரதான செய்திகளை மதியம் 1 எதிர்பாருங்கள். தொடர்ந்தும் இணைந்திருங்கள் நியூஸ் வெஸ்டுடன். வணக்கம்.
12: நியூஸ் வெஸ்ட் காலை நேர பிரதான செய்திகள்.

0: பிரேக்ஃபாஸ்ட் பிரதான செய்திகள். வழங்கியது அனைவருக்கும் கரம் தந்த, பயணத்திற்கு உறுதிக்கரம் தந்த, நாட்டிற்கு உயர்ந்த 30 வருட விசேடத்துவத்தின் பெருமிதம் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன்.
1: QR முறைக்கு மாறியில் எந்த ஒரு இடத்திலும் உங்கள் போன் மூலம் நேரடியாக பணம் செலுத்தும் சுதந்திரத்தை அனுபவியுங்கள். பங்கா QR இப்போது உங்கள் டிஜிட்டல்

0: இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஃபிஃபா உலகக்கிண்ண போட்டிகளில் அர்ஜென்டினா தன்னுடைய அட்டகாசமான கோல்களை போட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த ஒரு சந்தோஷத்தில் இப்பொழுது மெஸ்ஸியினுடைய ரசிகர்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லலாம். அந்த அடிப்படையில் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் முதலாவது கோலை போட்டதே மெஸ்ஸி தான். அர்ஜென்டினா மற்றும் அல்ஜீரிய அணிகளுக்கு இடையிலான போட்டியில் 3-0 என்ற அடிப்படையில் இப்பொழுது அர்ஜென்டினா அணி முன்னிலை வகித்திருக்கிறது அப்படின்றத நாங்கள் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். தொடர்ந்து சக்தியோடு இணைந்திருங்கள். ஸ்கோர் விவரங்கள், அதாவது கோல் விவரங்கள், இதை தவிர ஏனைய பல விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் பேசப்பட வேண்டியிருக்கு. பேசுவோம்.
1: உங்கள் பிள்ளையை நிதி மற்றும் கணக்கீட்டு துறையில் நிபுணராக்க சிறந்த தெரிவு 80% விலை கழிவுடன் June 30 முன் பதிவு செய்ய அழையுங்கள். 0112-559-669.

0: கால்பந்து கச்சேரி.
1: இம்முறை உலகக்கிண்ண கால்பந்தாட தொடரில் ஸ்வீடன் அணியின் 22 வயதான இளம் வீரரான ஜாசின் அயாரி சர்வதேச அளவில் பேசப்படும் ஒரு வீரராக மாறியிருக்கின்றார். இவர் அண்மையில் துனிசியாவுக்கு எதிரான போட்டியில் இரட்டை கோல்களை அடித்து சாதனை படைத்தார். இது அவரது முதலாவது உலகக்கிண்ண போட்டி என்பதும் குறிப்பிடத்தக்கது. பொதுவாக உலகக்கிண்ண போட்டிகள் போன்ற பெரிய போட்டிகளில் கோல் அடிக்கும் வீரர்கள் உற்சாகமாக கொண்டாடுவது வழக்கம். ஆனால் இவர் கோல் அடித்தும் அதிகமாக மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவில்லை. அதற்கு பதிலாக இரண்டு கைகளையும் கூப்பி வணங்கி அமைதியாக தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். இந்த செயல் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தது. ஏன் இப்படி இவர் நடந்து கொண்டார் என்று பார்த்தபோது, இவரது தந்தை துனிசியாவில் பிறந்தவர், இவரது தாயார் மொரோக்கோ நாட்டை சேர்ந்தவர். ஆனால் ஜாசின் அயாரி ஸ்வீடன் நாட்டில் பிறந்து வளர்ந்தவர். இவருக்கு துனிசியா மற்றும் மொரோக்கோ அணிகளுக்காக விளையாடும் வாய்ப்பு கிடைத்தது. இருந்தாலும் தன்னை வளர்த்து ஆளாக்கிய ஸ்வீடன் நாட்டுக்காகவே இவர் விளையாட முடிவு செய்தார். துனிசியா அவரது தந்தையின் பூர்வீக நாடு என்பதால் அந்த அணிக்கு எதிரான போட்டியின் போது கோல் அடித்த போதும் அவர் கொண்டாட்டத்தில் ஈடுபட விரும்பவில்லை. தந்தையின் தாயகத்துக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அமைதியாக கொண்டாடினார். இந்த செயல் கால்பந்தாட்ட ரசிகர்கள் மத்தியில் பெரும் பாராட்டை பெற்றுள்ளது.
2: சந்தோஷமான இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்டே இருங்க சக்தியின் நலங்களில். சரி, இப்போ எங்களுடைய நேர்களுக்காக ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறோம். இன்றைய தினம் மழை எப்படி இருக்க போகிறது அப்படின்றது, மேல் சபர்கமோ மற்றும் வடமேல் மாகாணங்களையும் காலி, மாத்தறை, கண்டி, நுவரெலியா மாவட்டங்களையும் பல தடவைகள் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் குறிப்பாக ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்கள்ல சில பகுதிகளில் 2 மணிக்கு பிறகு மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த மழை வருவதன் காரணமாக அதீதமாக இந்த நீர் தேங்குகின்ற பகுதிகளில் டெங்கு நுழம்பினுடைய பெருக்கம் மிக அதிகமாக இருக்கிறது. இந்த முறை அதீதமாக டெங்கு பரவிக் கொண்டிருக்கிறது. நிறைய பேர் டெங்குனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 14 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுல இன்னொரு முக்கியமான அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அதிகமான டெங்கு நுழம்புகள் பாடசாலைகள் அதனை சூழ உள்ள பகுதிகளில் இருந்துதான் உற்பத்தி ஆகின்றன அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று இப்பொழுது சொல்லப்படுகிறது. பாடசாலை சூழலை மிகவும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டிய ஒரு இக்கட்டான நிலை அல்லாவிட்டால் கட்டாயம் நிலவுகிறது. எனவே அது சம்பந்தமாக பாடசாலை சமூகங்கள், ஒவ்வொரு பாடசாலையினுடைய சமூகமும் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்றதுதான் ஒரு கருத்தாக அமைந்திருக்கிறது. என்றால் பாடசாலையை சூழதான் டெங்கு நுழம்பினுடைய பெருக்கம் அதிகமாக இருக்கிறது என்பதால்
3: சேமிப்பின் பாரம்பரியத்தின் டிஜிட்டல் பயணத்தில் இணையுங்கள். NSP டிஜிட்டல் பேங்கிங் உங்களுக்காக என்று முன்னிலையில்.
2: கொழும்பு கொலன்னாபியைச் சேர்ந்த டெரன்ஸ் கல்யாணி தம்பதிகளினுடைய செல்வ புதல்வியான சஹன்யா தியோட் இன்றைய தினம் தியோட்ரா தன்னுடைய பிறந்தநாளை 13வது பிறந்தநாளை கொண்டாடுறாங்களாம். அவங்கள சந்தோஷமாக வாழ்த்துவதாக அப்பா டெரன்ஸ் மற்றும் அம்மா கல்யாணி, அண்ணாவான ஷான் தியோட்ரஸ், அதை தவிர அக்கா சோஃபியா மற்றும் உறவுகள் எல்லோருமே வாழ்த்துவதாக ஜப்பான்ல இருந்து இந்த வாழ்த்தை சொல்லியிருக்கிறாங்க. எல்லோருக்காகவும் நாங்களும் வாழ்த்துக்களை சந்தோஷமாக பகிர்ந்து கொள்கிறோம். சந்தோஷமான இந்த காலை நேரத்தை இன்னும் அதிகமாக சந்தோஷப்படுத்த வருகின்ற இந்த பாடல், இது சூரிய வம்சம் திரைப்படத்துக்காக ராஜ்குமார் இசையில் அருண்மொழி மற்றும் சுஜாதா.